ஒரு பங்கீடு புகவிடும் என் சவ்வை என் மனது தைரியம் வர வைத்து உன் பாதியில் நகராமல் பறந்து போய் விடியல மறந்து கவலையை துறந்து எழுந்து மீண்டும் நடந்து வளர்ந்து வரவழி தேடு துணிந்து விருந்தை மறந்து செயல்படு கிடைக்கும் உனக்கு விருது அது புரிந்து நடந்து நல்லதை தேடு தொடர்ந்து கீழே விழுந்ததை மறந்து கண்டு மற்றவன் திறந்த வேண்டும் அதுவும் வாழ்க்கையில் உண்டு தொண்டு தொட்டு வந்த காலம் அரசன் மந்திரி ஆண்டு நேரம் ஒவ்வொரு ஆட்சி நமக்கு நல்ல பாடம் இது கைமாறும் என்று